0: தாபசலோக சரண்யுடைன ஸ்ரீ தாபசலோக சரண்யுடைன ஸ்ரீபதி நாமச்சிந்தனே சேகுர சேயு சுகம்பு மாணவா ஸ்ரீபதி நாமச்சிந்தனே சேகுர சேயு சுகம்பு மாணவா
1: The fear of sin has gone and all wicked actions have become a routine matter. There is no devotion and all bad actions are on the rise. Therefore at this moment we should surrender to His lotus feet and repeat and sing His glory.

ஓம் ஸ்ரீ சாய்ராம். வி ஃப்ரம் தி ஸ்ரீ சத்ய சாய் கிட்ஸ் வேர்ல்ட் சேனல் ஆஃபர் ஆர் மோஸ்ட் லவ்விங் சாலுடேஷன்ஸ் டு யூ பகவான். ஆன் திஸ் மோஸ்ட் ஜாயஸ் ஒகேஷன் we would like to offer an invocatory dance on the glory of the avatars of Sri Rama, Sri Krishna and our beloved Swami. Jai Sai Ram.